0: 107.7 FM.
1: Qatar's favorite radio station.
0: Chennai beats.
2: Tamil head of the hour.
3: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?